0: நம்ம துலகாய் வினாடு விசி ஹாய்
1: அவதானம பிலிபாத அவதானிய பினசாய் மே வசரே பலமு மாச ஹத்தரத்துல திவைன புரா டெங்கு ரோகின் விசிப்பந்தஹச இக்மவா வார்த்தா வியத்த மிம காலியத்துல டெங்கு ரோகே நிசா மரண துலஹக் சிதுவேத்த குடா தருவன் திதினி குட்டத டெங்கு ஹேத்துவின் ஜீவித அஹிமி வியத்த யலி வெசி சமய ஆரம்பவே மத் சமக்கு டெங்கு மதுருவன் வர்தனிய மென்ம டெங்கு ரோகின்கே வெடிவீமக்த பலாபுரத்துவிய ஹக்கிய ஒபே ஆரக்ஷாவ வெனுவென் ஒபே அவதானேட டெங்கு மாரானதிகாய் சவும் இக்விமு டெங்கு பரதமு

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: தவல கயவனாரி தேஹை
2: விழாவு ஒப்ப வைத்தகின் ஆவே
3: என்எல்பி ஹதஹன லங்காவே வெடிம தேக்கி தின தேக்கி அவஸ்தா வெடிமலுத்ரைய என்எல்பி ஹதஹன ஒபத் அதும என்எல்பி ஹதஹன பலாகன்ன.

0: சுப சந்தியாவா கவச ஹதராய் விதாடி அடாய் விழாவு ஈவினிங் டிரைவ் எக் அதாவது அப்படி எக்கது வேணும் விழாவு மே ஹந்தாவே சாரு சுப சந்தியாவா
1: சுபம சுப சந்தியாவா காரமாவ அமத்துக்கு உணாது
0: அமத்துக்கு உணே நே அமத்துக்கு கரான பேனே அமதக்க வெந்து நே ஹிம
1: ஏக தமை வேல்யூ ஓயா வெர்திலாவத் மாவ அமதக்க கல்லது கேலா
0: நே ஹிம நே அமதக்க வெந்து நே அமதக்க கரன்னத் பேனே
1: நே நே நே
0: மே வெடி நத்தை சரஹர ரயன்
1: பேனே பேனே
0: ஏக நிசா இதெங்க அத தெந்தாவ பூம லஸ்ன ஹந்தாவக் சுந்தர ஹந்தாவக் வெயிகல மங்க இதனவ முகத அத சிக்குடாதா விசேஷம் ஃப்ரைடே கே அன திங் ஹம தேம நேத ஹம தேம ஹரி சரணவ ஹர் சரணவ
1: மொனாத வெந்து
0: நிதாசே நிதாசே இதன தவச முகத வீக்கெண்ட் ஆக் நீ சரஹட
1: நீ வாடுனி
0: දවස් දෙකක් නිමාඩුයි කියලා.
1: ඔව්.
0: අද උදේ ඉඳලා හිතිලා තියෙනවා.
1: හිතිලා තියෙන්නේ හිතිලා තියෙන්නේ. ඒ නිසා අපි වෙනදට නැති එනර්ජි එකකින් අද වැඩ කරනවා.
0: වැඩ කරනවා. හැබැයි ඔයා දන්නවද දැන් අපි සඳුදා දවස් ආවට පස්සේ
1: ඔව්.
0: සිකුරාද වෙනකන් බලන් ඉන්නේ.
1: හා හැමදාම කියනදී සඳා.
0: ඔව්. සිකුරාද වෙනකන් බලන් ඉන්නවා. ඔයා දන්නවද දැන් මේ දවස් පහක් ගෙවිලා යනකොට අපි වයසට ගිහිල්ලා කියලා.
1: අයියෝ.
0: අපි ඒක හිතන්නේ නැහැ නේද? අපි සිකුරාද වෙනකන් හැමදාම බලනවා. දන්නෙම නැතුව
1: වයසට ගිහිල්ලා
0: අයියෝ
1: ඒකට මොකද කරන්නේ
0: අපිට කරන්න තියෙන ගොඩාක්

அவசப்பாய் வினாடி பகலவாய் விழாவ இவினின் டிரைவ் ஹகினின் விழாவ டீப் டேக் போட்ட பாம்பேக்கா வாக வகாபிமட்ட கான் ஹேக்கே நோட விசேஷம் வாங்க விதுலி பில் அட்ட லோக்கு சாகனையாக லபினோ அண்டா அண்டா இன்னொன்னே லைட் பில் கேவான் வித்தரை வகா கரான்னு மோனவாதுமே தமதாம கரண வகாவிங் ஏதி வடக்னே கரண்ட் பில் கேவுவட்ட பாசே மேக்கிங் ஏதி லாபியாக்னே.

சமய சூத்ர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயாவித அனுகம்பாவின் தேஷ்ணா கரணலது ஆரக்ஷக பரித்ராண தேஷ்ணா அதரின் மகா சமய சூத்ர தேஷ்ணாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேஷனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதும் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமினி புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராசி கரமினி ஜீவிதேத எலமென சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியகி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.